ஜெனி. ஏய் சத்தா அம்மா ஜெபிக் சொமகுதி அசோபியத் கேகரே வீக் சொமகுதி ஜெபின் டக் 14000 ஜிதன தோ பிஞ்சோர் ஜிகே 14000 சிவேரி லகேஸ் பி ஜிது நெத நரா கரா கசன ஸ்டார் 274 ஆஷ் அகே தில் தக நம்பர் 5 நக சிர்கே ல 14000 ஷோபிங் அகே மை பிகதா வாட் டு வாட் வீக் சொமகுதி ஜோகே அகே கரே வீக் சொமகுதி அகே கரே அசோபியத் ஞா இபுனா த நம்பர் லக்கே பாக்ஸ் அகே ரிகால் லெவி பான லெட் டையோ பாய் லெட் டையோ உங்கள நவ தனி ஜகுவஜி நிகே வா நா பிக கேலே ல பர்ஜிங்க என்ன கரோ அன யாம் 14000 ஏன நயம் யாம் 3000 கோஜி தன வர சையா